438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 4ஆம் நாள், மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் கோராடமுதம், தகவல் நேரம், துள்ளும் இசை கல்வி நிகழ்ச்சியில் சில திரைசை பாடல்கள் ஆகிய

குரல் அமுதம். சிறப்பொழு பூஷணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் உண்டு. பொருள்: மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்கு நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. மீண்டும் குரல்: சிறப்பொழு பூசணை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் உண்டு. குரல் எண் 18, அதிகாரம் வான் சிறப்பு.

தகவல் நேரம். வானிலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எவ்வி நார்த் பேசியச் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கச் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 சகிதீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சகா நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு சகிதீப்பில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே பிற்பகல் 2:30 சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எவ்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சிவராஜ் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு சகிதீப் செல்லவிருக்கிறது. சகிதீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரட்டாங் நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சகிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 சகிதீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 20 தேதி காலை 5:30 சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரத் சீமா நாளை காலை 8 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே 9:00 லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி சிந்து நாளை காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து நன்கொடி வழியாக கேபல் பே செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் 21 தேதி காலை 8 மணிக்கு கேம்பல் பேகில் இருந்து நன்கோரி வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும்.

நேர்களே, நமது அகில இந்திய வானொலி நிலையம் 1936 ஜூன் 8 தொடங்கி இந்த வருடம் 90வது ஆண்டை நிறைவு செய்கிறது. இதை கொண்டாடும் வகையில் நாடெங்கிலும் பல நிகழ்ச்சிகளை அகில இந்திய வானொலி நிலையம் நடத்தி வருகிறது. தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பிரசார் பாரதியின் முதன்மை அங்கமான இது உலகின் மிகப்பெரிய வானொலி வலையமைப்புகளில் ஒன்றாகும். 1956 முதல் இந்த நிறுவனம் ஆகாஷ்வாணி என அழைக்கப்பட தொடங்கியது. 1957 பொழுதுபோக்கு மற்றும் திரைப்பட பாடல்களை வழங்குவதற்காக வர்த்தக ரீதியான விவித் பாரதி சேவையும் தொடங்கப்பட்டது. 1977 ஜூலை 23 சென்னையில் பண்பலை தொடங்கப்பட்டது. இன்றளவும் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்கள் வரை லட்சக்கணக்கான மக்களின் அன்றாட வாழ்வில் அகில இந்திய வானொலி நீங்காத இடத்தை பிடித்துள்ளது.

நேர்களை கேட்ட பாடல் பாயும் புடி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் சில திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேரம் இப்போது 5:15. எட்டு நொடிகள் நிகழ்ச்சியில் தொடர்வது இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் தீபன் சக்கரவர்த்தி பாடியது.

நேயர்கள் இதுவரை துள்ளும் இசையருவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், திரையிசை ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.